ஒலித்து குரலை மீண்டும் உங்களுக்காக. படம் திருமலை தென்குமரி.

உண்டு உண்டு என்று நம்பி காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோளை நிமிர்த்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 6:10. நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினர்.

எல்லாம் தருவான் கேளமுகத்தான். அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும் வெற்றி எல்லாம் தருவான்.

ஒரு பிடி அவளினை தருமுனம் பெறுவதில் ஒருவனின் வறுமையை ஒழித்தவா. சில எடுக்கணை தொடு என உரை தருவதில் விஜயனின் துணி

கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனிசை நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது சமஸ்கிருத செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.

0: विभागेन उक्तं यत् रायलसीमा आन्तरिक कर्णाटक ओडिशा अरुणाचल प्रदेश असम मेघालय प्रदेशेषु अपि विद्युत् गर्जनेन सह विद्युत्पातस्य च संभावना अस्ति। जापान देशे प्रवर्तमानासु एशिया क्रीडासु भारताय ह्यः अद्यावधि सर्वाधिकः सफल दिवसः अभवत्। भारतेन चत्वारि सुवर्ण पदकानि प्राप्तानि। अनेन भारतस्य पदक संख्या आहत्य षष्टिः अभवत्, यस्मिन् दश सुवर्ण पदकानि, एकविंशति रजत पदकानि तथा एकोनत्रिंशत् कांस्य पदकानि च सम्मिलितानि सन्ति। महिलानां हॉकी क्रीडायां भारतं ह्यः दक्षिण कोरिया दलं 2-0 इत्यंकैः पराजित्य निर्णायक चक्रे प्रविष्टम्। तत्रैव स्क्वॉश क्रीडायां भारतस्य पुरुष दलं महिला दलं च उपांत्य चक्रे प्रविष्टे, येन भारताय द्वे अन्ये पदके सुनिश्चिते। पुरुष क्रिकेट क्रीडायां ह्यः रात्रौ गुवाहाटी नगरस्य बरसापारा क्रीडांगणे आयोजितायाः त्रिस्पर्धायाः एकदिवसीय अन्ताराष्ट्रिय श्रृंखलायाः द्वितीयायां स्पर्धायां भारतेन वेस्ट इंडीज दलं 8-0 पराजितम्। इति वार्ताः।
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷவாணி
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்களின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:15 திரை இசை, 7:30 ஆத்சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9 மணிக்கு அரங்கிசை. இதில் வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன், ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஷியாமா சாஸ்திரி, உரை வழங்குபவர் கிடம்பி லட்சுமிகாந்த் அவர்கள், 12 மணிக்கு திரை கானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் ஜே வி தீபக் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சிவ் லக்ஷ்மி கேஷவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரை கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, இவையாவும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை. இதில் கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவின் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:45 இன்சைட்ஸ், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், இரவு 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:40 திரை காணும். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: அடுத்து ஆனந்த தாண்டவம் படத்திற்காக சுபா முட்கல், நித்யஸ்ரீ மகாதேவன், வினிதா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆட்சவரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: திரை இசை பாடல்கள் கேட்டும் மீண்டும் திரை இசை பாடல்களை இன்று காலை 8:30 திரைகானத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நம்ம

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 8:30:45. 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் திரைகானம் கேட்போம் 9 மணி வரை. முதலில் தீபாவளி படப்பாடல் பாடியிருப்பவர் விஜய் ஏசுதாஸ்.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக சித்ரா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நேரம் 8:42:30 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நாம் இருவர் நமக்கிருவர் படத்திற்காக ஹரிஹரன் விபா சர்மா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் திரை இசை பாடல்களை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே.
0: நூறுபுள்ளி 1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அடுத்த அறிவிப்புக்கான நேரம்.
2: நேரம் 9:00. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு

இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். முதலில் நீதய ராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வசந்த பைரவி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:50. அரங்கிசையில் விஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இனி லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தில்லானா, ராகம் தேஷ், ஆதி தாளம்.

அரங்கிசையில் நிறைவாக மைத்ரீம் பஜத. ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாஸ்வாமிகள் இயற்றியது ராகமாளிகை ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்கள். முதலில் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ள பாடல், பாடல் இடம்பெற்ற படம் உயிரே உனக்காக.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேயர்களின் கவனத்திற்கு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டும் சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்று காலை 11:10 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திரைகாணம் தொடர்கிறது.

சொல்ல துடிக்குது மனசு படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:49:35 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: ஊரு விட்டு ஊரு வந்து படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் 100 விழாவில் கலந்து கொண்டும் சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு இன்று காலை 11:10 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திரிகாணத்தில் நிறைவாக

0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
1: பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
2: குறள் அமுதம் பருகினோம்.

இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் ஜே வி தீபக் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் ஷிவ் லக்ஷ்மி கேஷவ் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:20

25க்கு ரோஸ்கர் சமாச்சார், 4:30க்கு பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, இவையாவும் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, இதில் கே ஜோஜ்னா அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 6:05க்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு விஸ்லேஷன், 6:30க்கும் இரவு 11:10க்கும் மார்க்கெட் மந்த்ரா, 27:10க்கு பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். படப்பை டிஏவி ராசி பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 7:45க்கு திரை இசை, 7:50க்கு செய்தி கதம்பம், 8:10க்கு மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவின் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு கண்ட்ரி வைட், 9:45க்கு இன்சைட்ஸ், 10:10க்கு விஸ்வதர்பன், 10:20க்கு வேர்ல்ட் நியூஸ், 10:30க்கு வெஸ்டர்ன் மியூசிக், 11:40க்கு திரைகானம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள்.

0: தமிழ் படைத்தான் அவன் கற்பனை தேரினில்.
1: பாசமலர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். ஆகாஷவாணி நேரம் 12:15. நொறுப்புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷவாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.
4: அழை

பதனி சனித தன தஜம் தப ஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி தீத தரிகிணத்தும் சரி காம பதனி

0: பாலும் பழமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம்.
1: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
2: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
1: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
2: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
1: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
2: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
1: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.

இரும்பு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.

ஆகாஷவாணி நேரம் 12:40 25 100.1 MHz FM கோல்டு வழங்கும் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். முதலில் TL மகாராஜன் பாடியுள்ள பாடல், பாடலை இயற்றியுள்ளார் திண்ணியம் கண்ணையன் அவர்கள். பாடலுக்கு இசை குன்னக்குடி R. வைத்தியநாதன் அவர்கள்.

அடுத்து மூ பஞ்ச்பீர் இயற்றி காரைக்குடி வெங்கடேஷ் இசையமைத்துள்ள பாடலை பாடியுள்ளார்கள் பி ரமணா குழுவினர்.

ஆகாஷ்வாணி நேரம் 1:31. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை மலரில் ஜே வி தீபக் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சிவ், லக்ஷ்மி கேஷவ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆஞ்சநேயம் நமாமியகம் என தொடங்கும் கௌரி சங்கர் ஸ்தபதி இயற்றியது தர்பார் ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட். நான்கு மணி வரை திரைக்காலம் கேட்போம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதலில் உயிரே உனக்காக என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருக்கும் பாடல்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து பாம்பே என்ற படத்திற்காக நோயல், அனுபமா, சுபா, பல்லவி, ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

நேரம் 2:50 20 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து சிட்டிசன் என்ற படத்திற்காக சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 3:02. சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் அனுராதா பட்வால், கனவே களையாதே என்ற படத்திற்காக.

நேரம் 3:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து சோனு நிகம் வசுந்தரா தாஸ் பாடியுள்ள பாடல் பார்த்தேன் ரசித்தேன் என்ற படத்திற்காக.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 33:30. நேரம் 3:33:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், சுஜாதா. பாடல் ஒலிக்கும் படம் மின்சார கனவு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னி மேனன், பி சுசீலா. பாடல் ஒலிக்கும் படம் கோகுலம். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:46.

ஆட்டோகிராஃப் என்ற படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். திரைக்காலத்தின் நிறைவாக பூவரசன் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 4:10, ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு. தேநீர் நேரம் கேட்பதற்கு முன்
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேசவாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மே ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.

0: ಸ್ವಯಂ ಹಿ ಕಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: தேனீர் நேரத்தில் ஆண்பாவம் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சமாச்சார்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஜோட்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சபாபதிக்கு வேறு தெய்வம், ஆபோகி ராகம், ரூபகதாளம், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது.

அடுத்து பாரையா ரங்கா, வசந்தாராகம், மிஸ்ரஜாப்பு தாளம், புரந்தரதாசர் தேவர் நாமா.

அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஜோஸ்னா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நே பொகட குண்டே, தியாகராஜர் கீர்த்தனை, வராளி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் படப்பை DAVRAASE பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 7:45 திரையிசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் ஒழிக்க கேட்கலாம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் பங்கஜ் டே சர்க்கர் அவர்களின் சரோடிச இடம்பெறும். தொடர்ந்து சல்மா அகா அவர்கள் வழங்கும் கசல் கேட்கலாம். 4:10 பொங்கும் மங்கலம், சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். 5:10

புலரும் பொழுது 6:10 தேனிசை, 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட்ஸ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகேஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கமலாகர ஆனந்த் சிவராம் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். ஹேமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீலட்சுமி வெங்கட்ரமணி அவர்கள் வயலின், களக்காடு கே ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம். மூன்று மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை. ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம்கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். என் ஹாசினி அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடர்ந்து ஆர் சஹானா அவர்களின் பாட்டு இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்கிறது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.

இந்தி நகுதி நகுதி நகுதி நானா தீ நானா தானி கீத்த தும் தாக்கி தஜும் தஜும் தஜும் தத்தஜம் தகி தஜம் தகி தஜம் தகித்த நகுதி நானா தீ நானா தானி கீத்த தும் தாக்கி தஜும் தஜும் தஜும் தத்தஜம் தகி தஜம் தகி தஜம் தகித்த நகுதி நானா நல்லா நல்லான நகுதி தீம் நகுதி நகுதி நகுதி சொகசுலூற ஹோயலு கோகினி தகிச்சே ரித்தினி நீரக்ஷீக நியாய மை மை மகச்சி சக்கல சராச்சரமெல்ல புலகின் சித்தியனி ஹாயனி பிஞ்சு சிறுரவெனினி.

கீதா தோம் தாகி தஜும் தஜும் தஜும் தஜம் தகி தஜம் தகி தஜம் தகித்த நகு தீம் நானா தீம் நானா தானி கீத தோம் தாகி தஜும் தஜும் தஜும் தஜம்

விசேஷா த்ருபதே சதுஷ்பத கஸ்மை தேவாய ஹவிஷ்ட விதேமா. தேங்க்யூ. Good evening to all. Today I am going to sing a song of friendship. You

நிறைவு பெற்றது பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்திற்காக ஒலிக்கிறது பி. சுசீலாவின் குரல்.

0: திரைப்பட பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேரம் 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற பணிகள் குறித்த செய்தி தொகுப்பு, தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சி குறித்த செய்தி தொகுப்பு, பசுமை பட்டாசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது குறித்து தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர் சங்க துணைத் தலைவர் அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சேலம் ரயில்வே கோட்டத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் ஒரே நாளில் 1000 இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு.
2: நாடு முழுவதும் பிரதமரின் அறிவிப்பின்படி தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற்று வருகிறது. சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 70 மேற்பட்ட ரயில் நிலையங்கள், ரயில்வே பணிமனைகள், ரயில்வே குடியிருப்பு உள்ளிட்ட 1000 இடங்களில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் ரயில் நிலையம், சேலம் ரயில்வே ஊழியர் குடியிருப்பு வளாகம், கோட்ட மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. 1000 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தூய்மைப் பணிகள் மூலமாக தூய்மையின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால்.
3: Around more than 1000 CTU we have identified where this cleaning is required and will ensure the full cleaning. The CTUs has been given to the nodal officers who will monitor the cleaning. So this is awareness we are creating into the public and in the our railway staff so that we can keep our premises, offices, working place, residential area neat and clean.
2: ரயில்கள் மற்றும் ரயில் நிலைய வளாகங்களை தூய்மையாக பராமரிக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்களுடன் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிறார் சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் சரவணன்.
4: பயணிகளாக வந்து பயணிக்கும் போது நிறைய இந்த தூய்மை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ரயில்வே நிர்வாகம் மட்டும்தான் அந்த தூய்மை பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்படை தாண்டி அவங்களும் வந்து இந்த தூய்மை பணியில் வந்து அல்லது பயணிக்கும் போது ட்ரெயினை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு பண்ணி, எஸ்பெஷலி டாய்லெட் ஏரியா அண்ட் கம்பார்ட்மெண்ட் ஏரியா, வேஸ்ட் ஏரியா, அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் நாங்களும் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம்.
2: சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் நடைபெற உள்ள தூய்மையே சேவை இயக்கத்தின் பணிகள் 1 காலத்திற்கு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
5: நாள்தோறும் 1000 பயணிகள் வந்து செல்லும் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலைய வளாகங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த தூய்மை பணிகள் பொதுமக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நிச்சயம் நம்பலாம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தேசிய மாணவர் படையினரை ட்ரோன் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக உருவாக்கும் மத்திய அரசின் பயிற்சி குறித்த செய்தி தொகுப்பு.
2: 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர் சக்தியில் உலகின் வல்லரசாக இந்தியா திகழ்கிறது. இளைஞர் வளத்தை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் நோக்கில் தேசிய மாணவர் படை இயங்கி வருகிறது. நாட்டுப்பற்று மிக்க மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக இராணுவம், கப்பல் படை மற்றும் விமானப்படை சார்ந்த மாணவர் படைப்பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேசிய மாணவர் படை மாணவ மாணவியருக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயிற்றுவிக்கும் மாநில அளவிலான சிறப்பு முகாம் சேலத்தில் நடைபெற்று வருகிறது. 10 நடைபெறும் இந்த முகாமில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவியர் 200 மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அவர்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் சார்ந்த அடிப்படை தகவல்கள், இயக்கம், பராமரிப்பு என 3 பிரிவாக அலுவலர்கள் பயிற்சி அளித்தனர். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ட்ரோனை இயக்கி குறிப்பிட்ட இடத்தில் தரையிறக்குதல், நெருக்கடியான இடத்தில் ட்ரோன் இயக்குதல், குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரோனை பாதுகாப்பாக இயக்குதல் என பல்வேறு விதமான பயிற்சிகள் தேசிய மாணவர் படையினருக்கு அளிக்கப்பட்டது. கலை அறிவியல் மற்றும் பொறியியல் என பல்வேறு துறைகளை சார்ந்த பட்டப்படிப்புகளை பயிலும் மாணவ மாணவியருக்கு அளிக்கப்பட்ட இந்த பயிற்சியில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தியவர்கள் அடுத்த

0: நடைபெறும் தேசிய அளவிலான ட்ரோன் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். சுமார் 40,000 ரூபாய் அளவிற்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள செலவாகும் நிலையில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியருக்கு மத்திய அரசு ட்ரோன் தொழில்நுட்ப பயிற்சியை முற்றிலும் இலவசமாக வழங்கியுள்ளது. இந்த பயிற்சி தங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கும் வேலை வாய்ப்பிற்கும் உறுதுணையாக இருக்கும் என தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவியர் தெரிவித்தனர்.
1: ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம். இதை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி ஃப்ளை பண்ணுறது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டமை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஆர்மி பர்ஸ்பெக்டிவ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கிட்டேன்.
2: எனக்கு 5TN ஹாஸ்குவலன் டெக் NCC அப்படிங்கிற இதிலருந்து RPTO ஒன்று ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்பான்சரில் எனக்கு RPC சர்டிஃபிகேட் வந்திருந்தாங்க. RPC சர்டிஃபிகேட்ங்கிறது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு லைசன்ஸ். அது எனக்கு இப்போது கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அதனால் நெக்ஸ்ட்டு என்னோடய கெரியர் பார்த்து சூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
3: சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர எனக்கு வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் நாலேஜ்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரியே ரொம்ப காஸ்ட்லியான இந்த ட்ரோன்லாம் வந்து எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்மேண்டல் பண்ணுறது, அப்புறம் அது எப்படி நாங்கள் ஃப்ளை பண்ணுறது அப்படின்றது கொண்டும் எங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க.
0: லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய ட்ரோன்களை இயக்கும் வாய்ப்பு மட்டுமன்றி அவற்றின் பராமரிப்பு திறன்களையும் மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். சில நிமிடங்களில் ட்ரோன்களை கலற்றி மாட்டும் அளவிற்கு நுண்ணிய தொழில்நுட்பங்களும் பயிற்றுவிக்கப்படுவதால் தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கும் மாணவர்களே தீர்வு காணும் அளவிற்கு தயாராகி வருகின்றனர். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவதும் சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் ஆகச்சிறந்த தன்னம்பிக்கை வரிகளாகும். சிறகில்லாத பறவைகளான இளைஞர்களுக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் பறக்கும் வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று நிபந்தனைகளுடன் பசுமை சரவெடி தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதை தொழிலாளர்கள் வரவேற்பதாக தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்க துணைத் தலைவர் திரு அபிரூபன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவிக்கிறார்.
5: பட்டாசு தலைநகரமான சிவகாசிக்கே மிகவும் நல்ல நாள். 2018 தீபாவளி முடிவ உச்சநீதிமன்றத்துல சரவடி உற்பத்திய தடை செஞ்சிருந்தாங்க. பல முயற்சிகளால நிறைய ஆய்வு செஞ்சு உச்சநீதிமன்றத்துல முறையிட்டு இருந்தோம். அந்த முறையை கேட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நற்செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. பட்டாசு தயாரிப்பாளர் அனைவரும் சரவடி உற்பத்தி செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகளை நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தின் ஆணையின்படி கண்டிப்பான முறையில் அந்த கண்டிஷன்ஸ் அவ்வளவும் கவனமாக படித்து அதன்படி தயாரிப்பை தொடங்க எல்லாரும் ஆவலுடன் இருக்கிறார்கள். சிவகாசியில் இருக்கக்கூடிய 3,00,000 தொழிலாளர்கள் நேரடியாக பட்டாசு உற்பத்தியில் இருக்கிறாங்கன்னா அதுல 30% சரவடி உற்பத்தியிலேயே இருக்கிறார்கள். இது போக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களும் எல்லா நற்செய்திகளுக்கும் பட்டாசு வெடித்தே கொண்டாடுகிறோம். அது 2018 இருந்து இல்லாமல் இருந்தது. அதனால் இனி வர காலங்கள் ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. சிவகாசியில் இருக்க அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக முதலில் உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய சர்க்காருக்கும் தமிழ்நாடு சர்க்காருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டிய தருணம் இது. எல்லோரும் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடுவோம் என்று மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன். முக்கியமா தொழிலாளர்கள் மத்தியில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரத்தை திருப்பி உச்சநீதிமன்றம் அவங்க கையிலேயே கொடுத்துருக்கு.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் எதிர்கால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான புதுப்பிக்கத்தக்க கட்டமைப்பு வசதிகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் இரத்த தானம் வழங்கும் தன்னார்வ கொடையாளர்களை பாராட்டுவதாகவும் அவர்களது சேவை தொடரும் வகையில் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் மூலம் கிராமங்கள் தோறும் ஊட்டச்சத்து மிக்க உணவின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. முதியோர் தங்களது அறிவு அனுபவம் மூலம் குடும்பங்களையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் செழுமைப்படுத்த முடியும் என்று சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: அடுத்து அன்புக்கரங்கள் திரைப்படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.
1: ஒன்னாய்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். என்னாசை மச்சான் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் என்னாசை மச்சான் திரைப்பட பாடல், சித்ரா பாடியது.

0: ரெண்டும் முட்டிக்குமா? அடி போடடி போடடி துடுப்பு, போம் போட வரும் பயடுப்பு.
1: அடி போடடி போடடி
0: துடுப்பு,
1: போம் போட வரும் பயடுப்பு. வலவிருக்கிறோம் வலவிருக்கிறோம் அண்ணியம்மா,
0: சிக்கிக்கம்மா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம் நள்ளிரவுக்குப்பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் காவல்காரன், நினைவில் நின்றவள், வாலிப விருந்து திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் காவல்காரன் திரைப்பட பாடல், TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

கட்டி போட்டு வைப்பாளோ கடமையிலே காதல் நெஞ்சை, கட்டி போட்டு வைப்பாளோ இருவருக்கும் இல்லை.

உழைத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. அடுத்து நினைவில் நின்றவள் திரைப்படத்துக்காக பி சுசீலா குழுவினர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து வாலிப விருந்து திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் எல்லாரீஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.
1: வாலிப விருந்து

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: சில நொடிகள் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். 16 வயதினிலே அண்ணன் ஒரு கோயில் மற்றும் கவிக்குயில் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் 16 வயதினிலே என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அண்ணன் ஒரு கோயில் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

நேரம் 2:40:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சிகள் அடுத்து கவிக்குயில் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார் டாக்டர் எம். பாலமுரளிகிருஷ்ணா.

0: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் பங்கஜ் டே சர்க்கார் அவர்களின் சரோட் இசை இடம்பெறுகின்றது.
1: ராக் வசந்த் முகாரிமி சரோத்வாதன் ஆஜ் கலாகார் ஹே பங்கஜ் டே சர்க்கார். ஆஜ் ஆப்கே சாத் தப்லே பர் சங்கத் கர் ரஹே ஹே தருண் ராய்.

நிகழ்ச்சிகள். அடுத்து மனசா மனசாமர்த்திய தியாகராஜர் கீர்த்தனை, வர்தனி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 4:38 40 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமஜ வரகமண தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

நேரம் 5:10:20. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் துவக்கமாக

தாயிலாது கனியிலாது சுவைமிகும் காட்சி தந்த கனியே, ஆதி இன்றி அந்தமின்றி ஒளிமயமாகி நின்ற பொருளே, நீதியாகி நெறியுமாகி உலகினில் இலவுகின்ற அருளே. அருளும் பொருளும் அமுதன் சுவையும் வழங்க

0: தனது சேகை செய்திடும் பிழைகளை பொறுத்தருளும் தாயுமாகி நீயும் அவர்களின் தவறை மன்னித்தாழ வேண்டி உனதிரு தாளை நாடி ஓடி வந்த அடிமையின் மனதில் இன்பம் மூடும் வண்ணம் அமைதியின் வடிவமாக தோணி நீயும் அருமழை.
1: ஸ்ரீ காஞ்சி காமாட்சி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து மகாலட்சுமி என்ற படத்திற்காக ஒலிக்கிறது பி. சுசீலாவின் குரல்.

நேரம் 5:28. 20:00 சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து திருமால் பெருமை என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: தோன்றும் ரமணா ரமணா ரமணா.
1: கந்தன் கருணை என்ற படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.
2: அரியது, கொடியது, பெரியது, இனியது, அனைத்திற்கும் முறையோடு விடைபகன்ற ஒவ்வையே, புதியது என்ன
3: என்றும் புது